சேரி தல பத்மானே உஹாரோசா ஹமு பஜாரின் வலாத்தேமினி பிரிந்தார் ரோஜே தான் கெச்சுஜன் ஜிபேர் தேவம்பாரிய நமுசே தின் கத்திருக்கிற கெல்லை கெச்சுஜன் ஜிபன் பந்தோரா விஷரி தைபத்து கிரேஷ்தா دبن قربانی بویرین فایلی وان دیار هنک دین کشتن و هنک جی مجبوری خود کشتنی دین